0: ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁ xī zì zhōng qiē sān zhū cì qù dāng ngā rì sè guì rù tuò zhōng nā jì zhōng qiē bān guì zhōng qì jì rè zì qīng guì zhēn zhō qì nì sè jì lù yì lāng dì bian bōng jì dù xiù jì dù xì yò bà shì qiāng dù zhōng qiē rán xiōng tuàn gōng qù sè xì tuàn tuàn kù lì yì bà cì rèn dà jì jì ngān cù lù yì lè dì nì lè qiīng zhōng guì gōng chēng dāng lè jiāng bì zè wà ngùn bà qì yò mì jì tuàn zhōng ngā tāng jì bì zè qì mì dù xù jù yì xì sōng yò bà shì 俺的社会日头日本乡罗琼格罗米提莫伽马顿月季当个冲格了这些的理学俺去七年学习洛阳当了不均匀西西巴西那就帮观众西龙乡当为其书记拉玛杰比乡永杰李吉比设计绿衣当年设计绿巨清这些巴当下家设对其年休前对其月季送巴西 上中级三个卡档千把卡级设计团购的电力切断当个龙井错把档决断作为当个里面写过别话当个罗居罗用冲的错把所行李加起当元区活生破起有把戏他仓忙错档接对崩定整顿了电力他仓中区碰见了年龄写有把戏 现在准备拆解你三区学仓工人节没得卡个利益满足区当了将比这洼地边蹦着下去了就要写月八十那就中期办公总写个想咱那种族的接对理论手卡个入本南开期满足节刚刚写入写就能按去理论工作啥行比当个盲品写句卡满足仓米写多推起别太论明写句人写送八十 但是中期城关区蔡广堂冲雄班定中区单位级书记给雷江区俺区当街党及其计划的下辖对比对岸下学人就要写的表达公平及年轻三百村区人写送幺八十现在中期三处市区中路冲雄当端天康阁书记选拔王榜基 马太卡中个女把干领团就当每日听着了休息的冲雄立端卡被打工朋友写军营系送把谁大概李库尼尼苏比斯中国工程党问你你罗家党全民爱国的电池学位藏地上兄中级年多你在这里对接绿营战队拉萨尼瓦党中党委级局里委员这扎比部长徐志文级下个团天说卡拉下个天诺是
1: 人都是有多出差对进，两些团民说卡抽档，中央团民说卡抽给，设计绿叶党设出中央让你，党党没接了奖币，再往什么村不接币，怎么话去？该是村民退休八十，人都初步写接，那是中前期团民说卡了，两些初穷个下个安党不退八党，落个中前期团民说卡了，中央初穷个下个安党不退休八十。那个李孔林，你这边是了。 现在主笔在宋军人家中，让兄中使用三角用力空格，当个革命一笔中，仓促追错，听一笔公顿，白都算两对笔，拉得谢笔决定作为门第三角人家家，穿的听一把做把动。三角雷局托笔，让兄没错就看望给宋写出我这些把马子。三角笔这位之外的两样解决把人，让兄中没事听个听长原把，王永生个，正义帮角配件脚步送瓦动。
2: 第一部帮助党，两学帮助所连南设备的配件脚步循环动对呢？这部两国东开动，俺说话，女儿说话，这套从业话说连南设备农连续特别没错，忙都从业，连续电把动，忙出了偏把，配件罗就了规定动画季节，都票给钱去动脚呢？这些特招位，那些票型越接送把人，因为老村多，让中介连南设备没那被学习拆去动。 俺这边干的了一点，谁就去登记做就当，还不有联动所接小队协调解决呗。连南设备农炼油脱皮，让用没错接，开往跟送协调了，对厂让人家准备脱皮把人。王永生个，没些钱币，还不有办理扩段协把动，第一步开了接，连没必须研究冷路做吧，开往跟送个协调，拿出融化机械的。 小组用着连南设备农炼油协看了，脱口党争取所写笔，小组就可以用保险对进行核算把人。
1: rangshong jong meshi ting nge zun zhwa chu yi chu zhang bianpa nubu yi. Dalu shinda nga bar, jong yong jia nyamzhi zhaji tigbu kili tong nyorshi kili su lemme peishu nye gu yi lamluk la dar shi jun dato zhamni. Lennam sarbi nong le yuk top gen jia dokur shi si nge zui jia top jia tong. She su ngen ju su shu ju ji te jia nge zui kiwa nam. Nye gu ra deng jo shi jun nong dun zhe su ju de gen song shi jun ye jie song ba zhe. Rangshong jong meshi ting, domzhi gyundom dodam chu yi rinpa nipi dagi ba Wang Chenggang ge, Lennam sarbi nong le yuk top gen la jimzhi le zui che ba tong, me juan po ba su le ri je nui ci ri che ge. Zhuidur dong xio duk, domzhi su rinpa dar xia su xie de kiwang gen song xie qiu la. Jik ni som, ye jie la kabar jemni, chimluk je rorang re yun yong xie qiu ba yin. Rangshong jong meshi ting, che chin teni je zhu rin yuan ba dai ar jie. Dengab rangyong je shizu genchui ka jika shio yong la chabtuba shibi xeabgu chabda tongmyo yinbi. Nganzu ngigong ka tong rituk shide, lennam sarbi nong le yuk topken mazho je rigyu tong segom zang mazhe. Zowin rinjun nanzu jezhui shiju suala mingde. Chetun genchui ka yi mangpen xeabgu shigo bide. Lennam sarbi nong le yuk topken mazho je junten tuanshi tong cowar dabde jun gang top shiyu ge sumbaze. Teng de le cheng je zomzhi gen kurwa a shira tong zha cer, xiebxir chenggu gen laba cering, zhebab dikzuwa laba yongxi, nian zhun xio gen lo do tong xianba yu zhun jie yin. Dereng ge bai zhong san zhu nyamra le cheng xu cer, ta cuma demo.
2: Dereng ge do ni.
3: Dereng ge do ni.
2: Ka sang tun bie chang zhin dan, dereng xiong wei san zhu ni.
3: Mang zhi do kor kye san nam, do du cai sun de zhi xio.
4: Zhong nama tsao kung kan song, ting di bai jiong lung ting nying ting li kong, kam ki lung ting jia dereng ka do ni ye bie le cien nang. Dang ge chef sin zu xiong di, dang ge zao yi rang yin jian zu xiong la zi gui, xie bi guo dang.
5: Yen zhu ngo mo la long tama gire, di mu lan ne san toro yong zhi ju ji bi guo.
4: Long a cien ju yi bi rin, rang jiong jie san tuin zin tuin zhong se, chuan jing tong zhin bi guo.
5: Na zhi zhong jie zha qi zong de, ngu zi di to qir bi, san to zhuo ra lin bi guo so zha zhi xi yo.
4: Sing na ma zo, xiang la dang ge chef xin zu xiong di, dang ge zai wi rang yin jia, zu xiong la zi gui xie bi guo xu jin. Dang ge cu jin jiu ge bi, dang ge chef xin zu xiong di, dang zu xiong ge xie yi gui ju nang, tong ma de jiu ba ma zi, ang dang bo yang ya ba dang. Dang ge cu jin ye xie bi, dang ge chef xin zu xiong ge, dang zu xiong ge le dian ka la, xin dong xie gui xie, di wi ka sa duan ba. Xie jin ping ge dang zu xiong ge gong bi, dang ge chef xin zu xiong ge xin dong xie ba ta chong di, ta chong jue yi, xiu ga jin xie de zi yue.
5: 谢谢书记习近平给马克思人路家当时恰西托个恩天让印象呢当个恩天让印当当藏让印第一位领太扎瓦谁内陆第一紧逼俺去当个恰西走向的当个这位让印家走向了这把印些走电农业当给恰森组中学学的动员领给走呢当用节中央了这个是这当当中央给王炸当记得经济局我趁他穷下这地里 乔氏及卡乔呢当初你当批记动员内动安当部里乔村组长呢乔氏及超多科路大比尼巴电巴西里第当用来地木当第三天的当年当给乔氏及蓝桥路电节名啊蓝里的节车都写起我当给乔氏及我镇唐桥写不了个了七夕时呢当中央给王炸当记得经济节我镇唐桥下这地里乔乔书记习近平给个了当中央给
4: 该了年轻美不了刚送的赵马秀呢当中央给王炸当记得经济经过去了宋庄西古比古罗另外古巴美籍则都定上那样对了塞巴了我庄嘎着西古西比当中央个干叫马他书记当不当中队里几把这孙家拉赞家他修当不了家的学院先看可有宋兄带下了丁丁当女丁兄呢我行当为热球塞了我的家园迭代里 接不到当中央个新开西班总统了但在西边却先颠簸拉松的月我们就认得也讲这特别比短期忙不对了塞巴的短期特内慢慢忙做些通能当西南电家冲浪机三么接把切人周围的西归呢当中央的滚动马格德我的滚动南京马西德的定格巴当习近平个开始修订南瓦定格几月
5: ཁྱི ངོན་རེ་ ལོང་གར ཆོ་པ་ད་ ཁ་ཤི་ཉི་མེ གེན་ཅ་ཟང་ཅ་ཅི་ཅི་ ལི་ཤི་པ་ཡ་པོ གོ་ཅུ་ཤེ་པ་ ད་ད་ད་ང་ ཝ་མུ་ཅི་ཅི་ ད་ཐང་ཅ་ལ་ཅ་ཐབ་ལེ་གར་ན ཚམ་ར་དན་དེ་ནི་པོ ཏོང་ཉི་ད་ ཆེ་པ་ནི་པོ ཅུང་ཉི་རེ དེ་ར་སབ་ཡོ ད་ནང་ཁ་ཅི་ ཆབ་སུན་ཚུ་ཡེ ཚེ་ཞན་གཞི་ ལ་ད་ར་ཏོང་ཅུ་ཤི་དེ ད་ནང་ཁ་ཅི་ ཆབ་སུན་ཚུ་ཡེ་ཆོ ད་ཡོང་ད་ལི་ཤི་པི་ ཆབ་སུ་ཅི་ ནེན་གོ་ནི་པ་ཆེ་ར་ཏོང་གོ་པ་ད ད་ནང་ཁ་ཅི་ ཆབ་སུ་ཅི་ རིན འཛུ་ཅུང་ལ ཤུན་ནུ བརྒྱད་དེ དང་གི དར་པེ ཏོང་ཡེ ཕུན་དེ དེ་སམ་ད རང་ཐང་ད་བ སོ་ཅེ་ཟང་པོ་ཅི་ དང་ཡོང་ད་ལི་ཤི་པི་ སམ་ལོ་ད ཚམ་ན་དེ་སམ་ཇ་པ་ར་ཤི་གོ
4: དེན་ཅི་ཤི་ཅི་ཟང་ད་ན 中国共产党的党党课节随即千年切续吸引把党。西罗年冬年节日西大周毕千年过年托马的南瓦市。党中央的中国共产党文年呢罗家党就命阿可以参设。中国中央的蒙托呢。丁基协济增大这一地。家用节破雄共产党院党。家用节破雄党院联系把。家用节安全依然党赞助节了人对下局定别西罗市。党的切续走向了兄弟节班。 切实切续应比盲生了党部米格。学校书记习近平给盲生党盲队头把下脚党盲界落坠党都休息得得及的休假赛改进习得最贵些张晋内队农业。下了年冬就算了大周半年中当个盲错蓝小姐老所拉林写过当个用所定色别月这样觉得色比党能够接接对老所听党部的事觉得色把现存当个切实走向了兄弟家脚的 当个小勇姐国体他穷西巴当第二兄弟家比杂顿感情家空手都把西巴当小勇姐当年不想觉得定十小时偏见动为能力家军阔的绝对西巴马斯慢慢家总经济慢慢地往经济他穷能为他上所谓家这些能地位将对月我出该里忙着西巴当里干忙着西车没事做地总结八配当路演层级地总结切人入头
5: 中央给电报东西积累这次用节论腾习近平给所信能为当中央给广北人都谈求能完的让北人都习近平来进等协把协应把当中国共产党呢慢慢来将地形给接当当下话中期协应把马斯下话内定啊中期协将应把通道
4: 他们去忙出节切定把当他们去忙出了定把忙出节全体用啊忙出节全体学把机他就协个 学校书记习近平给当时每年有没有从到走向南阁龙安清军阿比全国追忆国家三千多里农行龙安清军阿比全国追溯理论了张孟集军阿比三千党追忆研究党独立写笔提则对感情农业大吉研究写所代表修建东阿党居然设备某某忙做拉林大瓦该下张部年把党你从爱了写写偏正爱专业去写的
5: 兰陵车切西切续恰把鞋个这叫书记啦跟康桑切那日上班等看他也要慢慢中看日记把他俺做月末出去了我这个不有几把拉索罗得到那几条书记慢慢接触的配高罗季节真心忙不行汹涌当给乔孙族中了修诺家里没散呢接口到秦族这趟没得家的用啊下去的人他都内就那电脑没事机切的人色当西给慢慢接 三等地方怎么办？马来的这政策的是独立及持续实施。茫茫朝鲜的落地人民啊，意识淡薄了年纪的。怎个能把做广东三八点呢？当给乔孙祖军的，当给在位人些金祖军了，自古是别个人。